0: உங்களுக்கு கேரஃப் அட்ரஸ் ரேடியோ சிறுமி.
1: ரேடியோ சிறுமி KDXX 107.9 FM HD3 லூயிஸ்வில் டெக்சஸ். அமெரிக்காலோ தெலுங்கு நேஸ்தம்.
2: You're listening to Radio Surabhi 107.9 FM HD3.